தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்திருக்கிடு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்திருக்கிடு தத்தத்தரி ததல தஜ்ஜனு ததலு தத்தினி ததினி தத்தனு தத்தித தரித தனத தனுத